0: பல தருக தரு தத பல பல கச்சத்து தன்னாது தரு கேசுங்க
1: அழுதம் ஐயோ அழுதம் அழுதம் தாம் தம் ரோ இன்றும் இன்றும்.

0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சரி சதன சச்சல் சதன சத்தி சதன சச்சல் சதித சரித தன சச்சல் சத்தில் சதன சம் சம் சச்சல் சம்
1: கபோதன சீர் மிச்சக்கர தாழ கபோதன சீர் மிச்சக்கர தாழ பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுசிக்கன பொதுச